Hi!

0: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது தென்றல் எஃப்எம் 91.1 தமிழ் இளைஞர்களின் ஒளிபரப்பு. இன்னைக்கு உங்க தொகுப்பாளர்கள் ஹிமானி, அச்சுத், ஸ்ரீநிதி மற்றும் நான் தேஜா. ஸோ வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். பொங்கவன் எப்படி போச்சு?
2: வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு ஒரு நல்ல வாரமாக இருந்தது.
3: வணக்கம் எல்லாருக்கும். இந்த வாரம் உண்மையாகவே என்ன சொல்கிற உண்மையாக ரொம்ப நல்ல வாரமாக இருந்துச்சு. ஏன்னா முதலாவது இந்த ஃப்ரைடே வந்து இந்த பர்த்டே, ஸோ ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு.
2: ஹாப்பி பர்த்டே.
3: தேங்க்யூ.
0: நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருந்தீங்க?
3: நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பிக்னிக் மாதிரி போனேன். சன்செட்லாம் பார்த்தது, ஃபுல் சிட்டியே அங்கேருந்து பார்க்கலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன சொல்ல, நாங்கள் மட்டும்தான் எந்தாவது ஒரு வாக்கிங் பார்த்தப்ப பெருசாக ஒருத்தரும் இருக்கலை, ஃபுல் ஃபன்னாக இருந்துச்சு. ஈவினிங் போய் நைட் மாதிரி வந்தோம்.
0: அது சவுண்ட்ஸ் வெரி வெரி நைஸ். உங்கள் பர்த்டே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு அந்த நம்புகிறோம். ஸோ தட்ஸ் என்ன வயசாகுது இப்போது?
3: இப்போ 14 ஆகுது.
0: எக்ஸைட்டிங். ஸோ இப்போ வந்து கேன்ரா செய்திகளுக்கு போகலாம். ஸோ வந்து நேற்று நைட்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஆனால் பாபாஸ் பாபிக்யூன்ட்டு வந்து ஒரு ஃபுட் ஸ்டால் இங்கே நடத்தின்ட்ருக்காங்க. அங்கே வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு கார் ஷோ மாதிரி நடத்திருந்தாங்க. அதில் வந்து நிறைய நிறைய பேர் அவங்க விண்டேஜ் கார்ஸ் இல்லாட்டி பெரிய அந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாரும் கார் ஃபெனாட்டிக்ஸ்லாம் அங்கே போய் அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி.
1: செலிப்ரேஷன் ஆக்சுவலாக பாபாஸோட 6 மந்த் ஆனிவர்சரிக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த பாபாஸ் வந்து ஆக்சுவலாக ஃபுட் ட்ரக், ஓகே. அண்ட் வந்து May 2 அண்ட் May 3 வந்து ஒரு 6 மந்த் ஸ்பெஷல் மாதிரி வைக்கிறாங்க. இந்த 6 மந்த் ஸ்பெஷல் பாக்ஸில் வந்து ஹெல்பி அ பர்கர், சிப்ஸ், ட்ரிங்க்ஸ் அண்ட் டெண்டர்ஸ் ஓ wings for $25, which I think is a great deal. But when the in the 6 months celebrate pandal kagalan the car show actually vachanga, the babas actually when the like it's very like ninga sikramave poninga na ungal karaikum nare per anga 345 kla poyin vandu nam ninnaanga 345 pona kuda avanga like 1 hour க்யூவில் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வர்த் ட்ரைங். அண்ட் வந்து இன்னைக்கு கூட நடக்குது. ஐம் கெஸ்ஸிங் தி க்யூ இஸ் கோன் டு பீ லாங் அகேன்.
0: அது ஒரு நல்ல விஷயம். கேன்ரா லோக்கல் பிஸ்னஸஸ் வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் கூடி வந்து ஒரு இடத்துக்கு வரும்போதே வந்து அந்த இடத்துல இருக்க விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு இது கேன்ப்ராவில் நடக்க போது வந்து கேன்ப்ரா சீஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இது வந்து May 8 May 10 வரைக்கும் நடக்க போகுது. இதில் வந்து ஆஸ்திரேலியாவை சுற்றி இருக்க நிறைய சீஸ் மேக்கர்ஸ்லாம் வந்து கேன்ப்ராக்கு வந்து அவங்க அந்த 3 நாளில் வந்து 2.5 hour செஷன்ஸ் வந்து ரன் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் டிக்கெட்டட் இவெண்ட்டாக நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு டிக்கெட்டுக்கு வந்து $20 மாதிரி. அண்ட் அதில் வந்து நீங்கள் அந்த சீஸ் மேக்கர்ஸோட பேசி அவங்க எப்படி அவங்க சீஸை பண்ணுவாங்கன்ட்டு வந்து டெமன்ஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வேரியஸ் சீஸஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடைக்கும் இந்த இவெண்ட்டில்.
1: டிக்கெட்ஸ் வேணா ஹியூமானிட்டிக்ஸில் போய் நீங்கள் வந்து பண்ணலாம். டைமிங்ஸ் வந்து ஃப்ரைடே 8th of May ஃப்ரம் 5:30 PM டு 8 PM, சாட்டர்டே 9th of May ஃப்ரம் 10 AM டு 7 PM. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி பிக். பட் சாட்டர்டே வந்து நம்ம ஸ்பிளிட் செஷன்ஸ் அதெல்லாம் நடக்குது. ஸோ ஸோ பி லைக் மல்டிபிள் செஷன்ஸ் த்ரூ அவுட் தட் டைம். அண்ட் சண்டே 10 AM ஃப்ரம் 3:45 PM அண்ட் ஸ்பிளிட் செஷன்ஸ் அகேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ரியலி கூல். And I think a lot of people here love cheese. So I think we should all go.
2: தோட இப்ப மே 8th அண்ட் சொன்னலேக்ல ஒரு படம் வர்றதுக்கு சான்ஸ் கூட அண்ட் இப்ப நியூஸ் அண்ட் கிடைச்சிருக்கு. ஜனநாயகம்
0: மே 8th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போதன்ட்டு நியூஸ் வந்திருக்கா.
1: அப்போ சீஸ் ஃபெஸ்டிவல் முடிச்சு ஸ்ட்ரைட்டாக படத்து போய் பார்த்துதான் போகலாம்.
0: ஆனால் இப்போவாச்சும் வந்து ஹோப்ஃபுல்லி ஆக்சுவலாக படம் வரோன்ட்டு வந்து நம்புகிறோம். ஏன்னா
2: டிசம்பர்லேருந்து வெயிட் பண்ணுறோம்.
0: அதான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம் இந்த படத்துக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி வந்து உண்மையிலேயே வரும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பாடலை கேட்டுட்டு மீண்டும் நாங்கள் செய்திகளுக்கு போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் பாடல் ரிக்வெஸ்ட் வேணும்னா எங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை டி
1: சிக்ஸ் 6287434 கால் பண்ணுங்கள். நன்றி.

0: ஸோ அது வந்து வழித்துணைய துணைய பாடல் ஃப்ரம் ட்ராகன். இப்போ வந்து மீண்டும் செய்திகளுக்கு போகலாம்.
1: அடுத்ததாக இன்னொரு, அதாவது கேன்பரால் எப்பயுமே ஒவ்வொரு மந்த்தும் இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் அது தொடர்ந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த் 2nd of May to 17th of May வரையும் ஆஸ்திரேலியன் நேஷனல் மியூசியம், நேஷனல் ஜூ அண்ட் அக்வேரியம் வந்து ஒரு அவங்களோட வைல்ட் ஆஃப்ரிக்கா ஆஃப்ரிக்கா மந்த்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா அதில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ், அது அவங்க அப்படி பேஸ்ட் ஆன் செலிப்ரேட்டிங் ஆஃப்ரிக்கன் அனிமல்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதில் ஈச் வீக்கெண்ட் நீங்கள் போனால் ஏதாவது ஒரு அவங்கவுங்களுக்கு அனிமல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி குவிஸஸ் அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ப்ரைஸஸ் எல்லாம் கிடைக்கும், அப்படி செய்யலாம். அதை நீங்கள் புக் பண்ணணும்னா இவங்களோட கேம்ப்ரா இவெண்ட்ஸ்ன்ற அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு டிக்கெட்ஸை புக் பண்ணலாம்.
0: அது கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ட்டு தான் தோணுது. அதுவும் அவங்க அந்த ஆஃப்ரிக்கன் வைல்டு மந்த்ன்ட்டு ஒரு இது வச்சு இந்த மாதிரி ஒரு இவெண்ட் ரன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த அனிமல்ஸ்க்குலாம் ஒரு அப்ரிஷியேஷன் அண்ட் பீப்புளுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும் போது, ஸோ ஏ அது ஒரு நல்ல விஷயம்.
2: Yeah, I think it's on the recognition da on the like important this, so I think it's good that those guys are getting that recognition for like, you know, for their culture and their background. But yeah,
3: adu mattum illa inda india irundhu may 7th varaikkum australian national tree weekend undu irukku. adha enna da ipo australian national ஆர்போரத்தில் நடக்குது. அடல்ட் டிக்கெட்ஸ் $5, சில்ட்ரன் சைல்ட் டிக்கெட்ஸ் ஃப்ரீயாகவும்
0: இருக்குது. நேஷ்னல் மரம் வீக் வந்து ஆர்போரேட்டமில் நடக்கிறது, நானும் அதை கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் ஆர்போரேட்டமில் வந்து அதோட மெயின் அட்ராக்டிங் பாயிண்ட்டே வந்து அவங்க ஃபுல்லாக அந்த மரம்லாம் வச்சுருப்பாங்க. அது உண்மையிலே அந்த இடத்துக்கு போகும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் அங்கே போகலன்னா வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும். நான் அங்கே எப்போவுமே போகும்போது நானும் அக்காவும் அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருப்போம். அது உண்மையிலே வந்து எந்த ஃபோனு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அப்படியே சும்மா அங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்கும்.
3: அந்த மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் அப்படி விஷயங்கள் இருந்து அதிக அவ்வளோவா இல்லாட்டியும் அங்கே போய் இருக்கேக்குள்ள அந்த கடும் பீஸ்ஃபுல்லாகவும் அந்த ஒரு நல்ல வைப் ஒன்று வரும்.
0: அந்த சன்செட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ஸ்கூலில் ஃபார்மல் இயர் 12th வந்து ஆபரேட்டமில் தான் நடந்தது. அண்ட் அங்கே வந்து அந்த சன்செட் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது.
2: ஃபோட்டோக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. We got good photos at least. பட் வந்து நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அதை பேச தெரியல. லைக் அங்கே மேலேருந்து கீழே பார்க்கும்போது தான் லைக் இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் இட்ஸ் லைக் நைஸ் அண்ட் க்ரீன். லைக் யூ கெட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. பட் யா,
3: இந்த வருஷம்
2: அது சம்மர்லி நல்லா இருந்துச்சு.
3: இந்த வருஷம் எனக்கு ஃபார்மல் இருக்கிறதால அதிலே நான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு.
0: அண்ட் ஸோ அடுத்த செய்தி என்னென்னா வந்து நாசா வந்து ஒரு புது மிஷினை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இவங்க வந்து இதோட பேர் வந்து ட்ராகன் ஃப்ளை மிஷின் அண்ட் இந்த மிஷினோட இன்டென்ஷன் என்னென்னா வந்து ஒரு புது மிஷின் அவங்க அசம்பிள் பண்ண போகிறாங்க அந்த ஏர்க்ராஃப்டை. இதில் வந்து இப்போ தான் அந்த அசம்பிளிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய அந்த ட்ராப் டெஸ்ட் அந்த பேராஷூட் சிஸ்டம்லலாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் ஃபேஸ். இது வந்து அவங்க பிளான் என்னென்னா 2028 அதை லான்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து நார்மல் ஸ்பேஸ் ஆர்பிட்டர் மாதிரி இல்லாமல் இது ஒரு எஸ்யூவி சைஸ்ட் 8-rotor ஏர்க்ராஃப்ட் மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து சாட்டனோட ஒரு மூனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து அவங்க மற்ற ரோவர்ஸை விட வந்து இன்னும் வேகமாக மூவ் ஆகும்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட பிளான். அண்ட் இதுதான் வந்து நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க ஒரே மூன். இதில் சப்ஸ்டான்ஷியல் அட்மாஸ்ஃபியர் இருக்குது. அண்ட் இது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க.
3: அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கக்குள்ளே ஒரு 30-40 வருஷத்தில் ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது நாம் ஆக்கள் சட்டனில் இருக்கிறதுக்கு.
2: அது வந்து ஒரு பெரிய லைக் பிளானாக வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ போகிற லைக் லைக் இதில் பார்த்தா அர்த் வந்து பல வருஷத்துக்கு இருக்காத மாதிரி தான் தெரியுது. பட் ஃபைன் ஆல்டர்னேட் பிளான்ஸ் டோன்ட் வி.
3: ஆனால் அதே நேரத்தில் வாக்கிக்குள்ள இப்போ அர்த்தில் ஓஷன் கன்சர்வேஷனுக்காக ப்ரொடெக்ட் பண்ண ஓஷன்ஸ் இப்போ உலகத்தில் இருக்கிற 10% ஆஃப் அந்த வாட்டர் மாஸில் அவ்வளவும் இப்போ கன்சர்வேஷனுக்கு பாவிக்கிறாங்க. அதால் 10% இப்போ ஜஸ்ட் பாதுகாக்கப்பட்டிருக்கு.
2: தோகமான விஷயம் தான். பிகாஸ் லைக் நம்ம எல்லாத்தையும் தானே லைக் கேப் கேர் பண்ணணும். லைக் நாட் ஜஸ்ட் 10%, யூ நோ, ஜஸ்ட் சேட் டு
0: ஹியர். ஸோ இப்போ வந்து இன்னொரு சின்ன பாடலை கேட்டுட்டு மீண்டும் செய்திகளுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பாடல் ரிக்வஸ்ட் வேணுன்னா எங்களுக்கு டிரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டி
2: 6287437 கால் பண்ணுங்கள். நன்றி.

0: இந்த பாட்டு பேர் சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது. மற்ற இந்த பாட்டை எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணது ஹரிதா மிஸ். தேங்க்யூ ஹரிதா மிஸ் இதை ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு.
1: ரொம்ப நன்றி அந்த ரிக்வஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்த செய்தி என்னென்னா வந்து இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னியில் வந்து ஒரு ராக்கெட்ரி டீம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து NSW அவுட்பேக்கில் போய் அவங்க ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணி இட் இஸ் பின் சக்ஸஸ்ஃபுல். அண்ட் ஸோ இவங்க வந்து இந்த ராக்கெட்டுக்கு தேவையான அந்த பொருட்களெல்லாம் வந்து அந்த அவுட்பேக்கு எடுத்துன்னு போய் அவங்களே வந்து ஒரு ஒரு கம்போனண்ட்டும் டிசைன் பண்ணி அந்த டார்கெட் ஆல்டிடியூடும் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து 10,000 feet தான் அவங்களோட கோல் இந்த ராக்கெட்டை ரீச் ஆகும்ன்ட்டு. ஸோ இது வந்து 3,048 meters அப்ராக்சிமேட்லி. அண்ட் ஸோ இவங்க இந்த டார்கெட் அவங்களே செட் பண்ணி அவங்களே எல்லா கம்போனண்ட்டும் டிசைன் பண்ணி இதில் வந்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல மாதமாக சேர்ந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ இவங்க ஃபுல்லி அந்த அவுட்பேக்கில் இருந்து இந்த ப்ராஜெக்டுக்காக உழைச்சாங்க அந்த மாதக்கணக்காக. அண்ட் ஒரு வழியாக வந்து அது சக்சீட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து நிறைய அந்த லேட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அவங்களோட அந்த மேஜர் ப்ராஜெக்ட் மாதிரி வந்து இதை பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா ரோல்ஸும் எடுத்தாங்க. அவங்க பேசிக்லி ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் அந்த சீனியர் என்ஜினியர், ஜூனியர் என்ஜினியர், டிசைன் அந்த மாதிரிலாம் வந்து டிவைட் பண்ணி அவங்களே இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி பண்ணியிருக்காங்க.
0: அது உண்மையாக சரியான இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்.
2: ஸ்டூடெண்ட்ஸ் அறிக்கைக்குள்ளே ஒரு ராக்கெட் செஞ்சு 3,000 meters தானே, அந்த அளவுக்கு ஃப்ளை பண்ணுறது பெரிய விஷயம் தான்.
0: அதே மாதிரி அவங்களுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இதாலேயே கிடைச்சிருக்கு அந்த லீடர்ஷிப் ரோல்ஸ்ல இருந்து எல்லாமே.
2: நாம நடக்க ட்ரை பண்ணி இருந்தோம்டா எங்களுக்கு கால் கலந்து வந்துரு.
1: கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய விஷயம் என்னென்னா யூனிவர்சிட்டியில் அந்த தியோரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து நல்லா சொல்லித்தந்தாலும் சம்டைம்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து அவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவங்களே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி இனிஷியேட் எடுத்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இது டெவலப் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இதிலிருந்து.
3: இப்போ அடுத்த செய்தி என்னென்னா நம்ம நிறைய வாட்டி இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போது ஐ திங்க் அ ஃபியூ மந்த்ஸ் ஹேஜா வந்து அந்த அந்த ஃபிஷ் சாஸ் அந்த பிளாஸ்டிக் ஃபிஷ் சாஸ் அந்த சோய் சாஸ் பேக்கெட்டை வந்து நம்ம பேன் பண்ணுன்னு சொன்னாங்க ஹேஜா. அந்த பேன் பண்ணதுனால அது வந்து இங்கே எப்படி அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம க்வெஸ்சன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு சொல்யூஷன் வந்திருக்கு. இப்போ என்னென்னா ஒரு கார்ட்போர்ட் ஐ திங்க் கார்ட்போர்டில் வச்சு அதே லைக் ஃபிஷ் பேக்கேஜிங் மாதிரி பண்ணி இப்போ அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் திங். And I think the first time we talked about this was last September when South Australia banned it in the first place. But yeah.
1: So in the இது புது சஸ்டெயினபிள் ஃபிஷ் பேக்கெட் என்னென்னா வந்து பேசிக்லி ஃபைப்ரஸ் பிளான்ட் மெட்டீரியல் தான். இது வந்து சும்மா அந்த தோட்டத்தில் இருந்தது இல்லாட்டி எரித்து அதை இது பண்ணதை வச்சு அவங்க இந்த ஃபிஷ் சாஸ் பேக்கெட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ இந்த டிசைன் பேசிக்லி அந்த டேக்அவே காஃபி கப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த டியூரபிலிட்டியும் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும். அண்ட் அந்த நடுவில் இருக்க அந்த இதை ப்ரெஸ் பண்ணால் அந்த சாய் சாஸ் வெளில வரும்.
3: ஸோ வந்து இட்ஸ் பேசிக்கலி தி சேம் ஃபங்க்ஷன் ஆஸ் தி பிளாஸ்டிக் ஒன் பட் இட்ஸ் அ லாட் மோர் சேஃபர் ஃபார் தி என்வாயர்மெண்ட். ஐ திங்க் இட்ஸ் கிரேட்.
2: இப்படி இதை பற்றி கதைக்குள்ளே எனக்கு கொண்டு ஒன்றே ஆமது. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முதல் ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதில் பிளாஸ்டிக்கை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு பாக்டீரியா பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியா உண்டு உருவாக்க ஸ்டார்ட் பண்ணது. இது 2024 அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அவங்க இப்படி ஒன்று டெவலப் பண்ணவங்கன்ட்டு சொன்னாங்க.
1: அதை பற்றி ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்குது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஈட்டிங் பாக்டீரியான்ட்டு ஒன்று இருக்கும்போது அதை பற்றி ஏதாச்சும் ரீசெண்டாக ஏதாச்சும் வந்துதான் உங்களுக்கு தெரியுமா?
2: ரீசெண்டாக அதுக்கு பிறகு இவங்க அது உருவாக்கி முடிஞ்சது மட்டுமே எங்களுக்கு இன்ஃபோ வந்தது இந்த நியூஸில் வந்தது. அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு சொல் கூட கேட்கல.
3: Clearly it didn't turn out right. But yeah, it's great. So, பாடல கேட்டு மீண்டும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாடல் ரிக்வஸ்ட் வேணா எங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் பேஜ் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை 6287434347 கால் பண்ணுங்கள். நன்றி.

0: அது வந்து கதைப்போமா பாடல், ஓமை கடவுளே படத்துல இருந்து. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷோல வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்களே வந்து அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ வணக்கம் பிரேமி, அண்ட் வெல்கம் டு த ஷோ.
1: வணக்கம், தேங்க்யூ.
0: ஸோ வந்து இதுதான் உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோ பண்ணுறது. நீங்கள் வந்து லைக் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் லிட்டில் பிட். ஸோ வந்து உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க?
1: நான் இப்போ கேன்பராவில் 5 வருஷத்துக்கு லிவ் பண்ணுறேன். நான் மெல்பர்னில் போர்ன் பண்ணினது, அண்ட் ஐ மூவ்ட் ஹியர் 5 இயர்ஸுக்கு. நான் இப்போ ANU-ல லோ படிக்கிறேன். எனக்கு ஆர்ட் விருப்பம், பாட விருப்பம், சமைக்க விருப்பம். நான் ரேடியோவில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ரேடியோ. எனக்கு தமிழ் பேச விருப்பம், ஆனால் எனக்கு கன நேரத்தில் ஓ கன வருஷத்துக்கு பிறகு நான் கதை கேட்கல. அதுக்கு தான் இங்கே வந்து நான் இன்னும் கேட்டு பழகலாம்.
2: இங்கே வந்து மெல்பர்ன்லேருந்து வந்தீங்கன்னு சொன்னீங்க, அண்ட் மெல்பர்ன் வந்து கேன்பரா லைக் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஸோ ஹவ் டு யூ லைக் அடாப்ட் யுவர் செல்ஃப் டு கேன்பரா வென் யூ ஃபர்ஸ்ட் கேம்?
1: எனக்கு சாப்பாடு தான் கஷ்டம். எனக்கு அம்மா எல்லாம் செய்ததை வீட்டு இருக்கேங்க. ஸோ நான் இங்கே மூவ் பண்ணிக்க நான் கேம்பஸில் லிவ் பண்ணினது. அங்கே கணக்கு ஆக்கள் சேம் திங், நான் மாதிரி மெல்பர்ன்லேருந்து சிட்னிலேருந்து மூவ் பண்ணினது. அண்டா அங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி டுகெதராக லைக் சமைக்கலாம். பட் ஏ எனக்கு இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு தான் தமிழ் ஆக்கள் நான் காணுறேன். எனக்கு எனக்கு முதல் வரைக்க எனக்கு லைக் கணக்கு தமிழ் ஆக்கள் காணே இல்லை. மேபி அந்த எக்தா இருக்குது, பட் ஸ்ரீலங்கன்ஸ் எஸ்எல்எஸ்ஏ இருக்கேல்ல ஏஎன்யூவில், அவள் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் திருப்பி தொடங்கினது. அண்டா நான் வரைக்கும் அதை இருக்கேல்ல நினைக்கிறேன். ஸோ திஸ் இயர் தான் நான் இப்போ சிடிஏ நியூ இயர்ஸ் இவெண்ட்டுக்கு போனது, சித்திரை சந்திப்புக்கு நான் போனது. அண்ட் ஏ அங்கே தான் இதை பற்றி கதைச்சது. அண்டா நான் நினச்சது இங்கே தான் நான் கதைக்க லேர்ன் பண்ணலாம் திருப்பி. But yeah, main thing Canberra la nature la menakku nalla viruppam. Melbourne la kana nadakra mountain ondum kutta illa enakku. Inga varaikka ellam kutta hiking ellam polam, adella menakku viruppam.
2: Ana ungalku konna bore adikkiliya, like cuz there's so much stuff to do in Melbourne. Canberra la vanda avlo illa, like I think ippa vandu கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து 5 இயர்ஸ் பேக் ஆன் எனக்கு தெரிஞ்சு லைக் இட்ஸ் வெரி லைக் குவாய்ட் இவெண்ட்ஸ். ஐ வுட் சே
1: யா, எனக்கே தெரியும். நான் லாஸ்ட் இயர் நான் எக்ஸ்சேஞ்ச் போனது, நல்ல போர் அடிச்சுட்டு நான் அயர்லாண்டுக்கு போனது 6 மாதத்துக்கு. அங்கே கணக்கு எல்லாம் இருந்தது செய்ய. பட் இப்போ திருப்பி வர இருக்க திஸ் இயர் இன்னும் பிஸியாக இருக்குது, இன்னும் இவெண்ட் எல்லாம் இருக்குது. நீங்களே சொல்லினது சீஸ் மேக்கிங், ட்ரீ ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் போனது. என்னோட ஃபேவரட் இவெண்ட் இப்போ அந்த மல்டி கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். ஐ வந்த அங்கே தான் இந்த தமிழ் அசோசியேஷனை வெட்டியே கேட்டது முதல். அண்டா ஏ அப்படி போர்டம் வந்து இல்லை எனக்கு, இங்கே எனக்கு விருப்பம்.
0: அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து லைக் கேன்பரா, ஏன்னா கேன்பரா ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக. ஐ திங்க்

0: சுத்தி வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்காது. அண்ட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லைக் ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு உங்க இன்ட்ரெஸ்ட்ஸ்க்கும் கேட்டர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேன்பரால இருக்கீங்கன்னா அந்த நேச்சர் அந்த ரிசர்வ்ஸ்லாம் வந்து பாதி ஏசிட்டியே வந்து அந்த நேச்சர் ரிசர்வ்ஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தமிழ் படம் பாட்டு அந்த மாதிரிலாம் நிறைய நீங்க கேட்பீங்களா இல்லை பார்ப்பீங்களா?
1: இல்லை, நான் வளர்க்க மை பேரண்ட்ஸ் அவள் விடே இல்லை எனக்கு படம், லைக் அவளுக்கு கணக்க தமிழ் படம் தெரியாது. என் கசின் வீட்டை போய்க்க, என் அம்மம்மா வீட்டை போய்க்க சன் டிவி எல்லாம் போய் கண்டிருந்தது. அங்கதான் என் தமிழ் படம் எல்லாம் பார்த்தது. அண்டா இப்பதான் எனக்கு அந்த பாட்டு படங்கள் எல்லாம் பாக்குறேன். அண்டா எனக்கு சந்திரமுகி தெரியும், அந்த டான்ஸ் படம். இங்க வந்து நீங்க எல்லாரும் சொல்லுங்க என்ன நான் பாக்குறது, என்ன பாட்டு கேட்போம், அதெல்லாம் எனக்கு விருப்பம். இப்ப லேர்ன் பண்ண
2: பயப்படாதீங்க, நாம படம்
1: எஸ் ஓகே. எனக்கு லைக் ஐ திங்க் உங்களோட பேர்
3: என்ன?
1: ஹிமானி மாதிரி நானும் பாட விருப்பம். நான் லைக் மெல்பர்ன்ல கேட்க அம்மா கர்நாடிக் மியூசிக் கிளாஸுக்கு
0: அண்டா
1: அதில் தான் என் பாட்டு எல்லாம் அங்கே தான் படித்தது.
3: ஐ திங்க் இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இதை பற்றி கதைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பால் ஃபிகர்ஸ் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் நான் இன்ஸ்டாகிராம் பற்றி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாம் 6287434347 கால் பண்ணுங்கள். நன்றி.

0: ஸோ அது வந்து நீதானே பாடல் மெர்சல் படத்துலேருந்து. இப்போ வந்து நிலை 1 மணி ஆகப்போகுது. ஸோ இத்தோடு வந்து இனி ஒரு ஷோ வந்து ஒரு ஏர்லி மார்க்கோடு முடிச்சிடறோம். ஸோ இன்னைக்கு கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி மக்களே, அண்ட் கண்டிப்பாக அடுத்த வாரமும் வந்து ட்யூன் இன் பண்ணுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு அதோட ரேப்பப் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் நிறைய பேசிட்டோம் தமிழ் சினிமா கல்ச்சர், ஹவு பிக் ஆஃப் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஹேஸ் ஆன் சோ மெனி பீப்புள் அண்ட் ஹவு எவ்ரி ஒன் என்ஜாய்ஸ் இட்.
1: ஐ
0: திங்க் நெக்ஸ்ட் எபிசோட் வர் கன் டாக் அபவுட் வயலன்ஸ் இன் தமிழ் சினிமா இன் மோர் டீட்டெயில் அண்ட் அதோட சோஷியல் இம்பேக்ட், அதோட கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இட் கம் வித் தட். பட்
1: ஸோ அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் எல்லாரும். அண்ட் தேங்க்யூ சாரா ஃபார் பீயிங் ஆன். That's the end of William Fire. See you all next week. Thank you.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். கேன்பராவின் இனிய தமிழ் மக்களே மற்றும் உலகெங்கும் வசிக்கும் இனிய தமிழ் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் பிரியமான பிரியா, மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீதேவி.
0: எஸ், இன்னைக்கு பிரியா அண்ட் ஸ்ரீதேவி காம்பினேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொகுப்பை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, எப்படி இருக்கு இந்த இலை உதிர் காலத்துல வந்துட்டோம் நம்ம இப்ப?
1: கண்டிப்பாங்க, ரொம்ப விசேஷ நாள் வேற. நம்ம தமிழ்ல நியூ இயர் வரப்போகுது.
0: ஆமா, கரெக்ட்.
1: காலமும் வரப்போகுது, ஒரே காத்தா வீசிட்டு இருக்குது.
0: கரெக்ட்.
1: திடீர்னு குளிர் அடிக்குது, திடீர்னு மழை வருது. நானே பறந்து போற மாதிரி இருக்கு. சாதாரணமா என்ன பறக்க முடியாது, ஆனா நானே பறக்கிற மாதிரி காத்து வீசி.
0: ஆமாங்க, ரொம்ப ரொம்ப காத்து அடிக்குது. பயங்கர குளிரா இல்ல, பட் மைல்டா குளிரா இருக்கு. சோ ஒரு ரெண்டு லேயருக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு லேயர்ல இருந்து ஒரு ரெண்டு லேயருக்கு வந்தாச்சு.
1: சாயங்காலம் கண்டிப்பா நல்லா ரெண்டு லேயர் வேணும்.
0: கரெக்ட். ஒரு வாக், ஆனா வந்து இப்ப மத்தியானத்துல நேத்தி கூட சனிக்கிழமை மத்தியானம் வந்து நல்ல வெயிலா இருந்தது. சோ அப்படியே நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். சோ வாக்கிங் கண்டிப்பா போனங்க, என்ன காலமா இருந்தாலும் அது ஒண்ணு பண்ணணும் இல்லையா. நம்ம யாரா இருந்தாலும் ஒரு 10,000 ஸ்டெப் சொல்றாங்க, 10,000 முடியாட்டியாவது ஒரு 5,000 ஸ்டெப்பாவது போயிட்டு வாங்க. எஸ்பெஷலி வைட்டமின் டி நமக்கு கிடைக்கணும். நம்ம கேன்பரா மாதிரி ஊர்ல ரொம்ப கம்மி இல்லையா வைட்டமின் டி நமக்கு கிடைக்கிறது. சோ மாத்திரையும் சாப்பிடுங்க, அது தவிர வாக்கிங்கும் போங்க.
1: மென்டல் கிளாரிட்டி நிறைய விஷயத்துக்கு வாக்கிங் யூஸ் ஆகுங்க. நம்ம சும்மா ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 500 தான் நடப்போன்னு இருக்கும் வீட்டுல இருந்து போக, அப்படியே அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 4,000 மாறிடும். ஸோ அதை வந்து ஒரு ரொட்டீனா வச்சுக்கிட்டோம்னா, எல்லாரும் தூங்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு போய் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4,000 ஸ்டெப்ஸ் பண்ணா ரொம்ப ஒரு பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் வெறும் வேலைக்கு மட்டும் போகிறது இல்லாம ஒரு வாக்கிங் எல்லாம் போனா நம்ம நம்மளுக்காக எதையோ செஞ்சோன்னு இருக்கும்.
0: கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஸ்ரீதேவி. இது வாக்கிங் வந்து மற்ற எக்ஸசைஸ்லாமும் பண்றோம், பட் ஜிம்முக்கு போவோம் இல்ல யோகா பண்றீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் வாக்கிங் வந்து அந்த வெளியில எஸ்பெஷலி கேன்பரா மாதிரி ஒரு அழகான பிளேஸ்ல இருக்கிறச்சே வந்து அந்த நம்ம வந்து வி மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் இட்னு சொல்லுவேன். ஸோ வெளியில போய் நேச்சர்ல வந்து பச்சை பசைன்னு அந்த வந்து அஃப்கோர்ஸ் இப்ப பச்சை பசை இல்ல, இப்ப வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா ப்ரௌனா மாதிரி கோல்டனா மாதிரி எல்லோவா மாதிரி இலை உதிர்காலம், அதனால தானே இலை உதிர்காலம். பட் அந்த இலை உதிர அந்த கலர் மாறறதும் அது வண்ணம் மாறறது பாக்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல் இல்லையா, அதுவும் ஒரு அழகு. சோ சொல்ற மாதிரி காலையில ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் எழுந்தா கூட போறோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளில போயிட்டு வந்துட்டா இட் வில் பி குட். நான் எனக்கு என்னன்னா ஆஃபீஸ் போறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஆட்டம் அண்ட் வின்டர்ல. ஏன்னா வந்து மத்தியானம் லஞ்ச் டைம்ல எப்பவுமே வந்து யாராவது கூட வருவாங்க, இல்லாட்டி நம்மளே போயிடுவோம். அது மட்டும் அது ஆஃபீஸ்ல இருந்தா மட்டும் மத்தியானம் போவோம். வீட்டில இருந்து ஒர்க் பண்ணா அது என்னவோ மத்தியானம் நான் வந்து வாக்கிங்கே போக மாட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களை பத்தி நீங்க எப்படி ஆஃபீஸ்ல வாக்கிங் போவீங்களா?
1: மெயின்லி எல்லாராலும் ஆஃபீஸ் ஃப்ரைடே மட்டும்தான். ஸோ ஃப்ரைடே ஏதோ பிஸியா அப்படியே போயிடுறேன். வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டங்க. வீட்டில் வேலை செய்யும்போது இந்த நம்ம கொஞ்சம் வீட்டில் இருக்கமே வீட்டுக்கு நல்லபடியாக சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த லஞ்ச் டைம்ல அதெல்லாம் பண்ண போயிடுவோம். ஆனால் ஆஃபீஸில் நம்மளுக்கு என்ன டைம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் செய்ய முடியுது. ஸோ அதனால தான் ஆஃபீஸ்ல இருந்து பண்ண முடியுது.
0: கரெக்ட், ரொம்ப கரெக்டான பாயிண்ட்டை சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து ஜென்ரலி லேடிஸ்க்கு இது ஒரு ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணியை துவைக்கலாமா, துணி காஞ்சிருக்கா, ஒரு அயன் பண்றது, ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் வீட்டு வேலையில நம்ம பண்ணிடுறோம். வீட்டு வேலையும் முக்கியம் தான், அண்ட் அது பண்ணணும். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் எடுத்து எஸ்பெஷலி இந்த வாக்கிங் போயிட்டு வந்தா வந்து மென்டல் சொல்ற மாதிரி மென்டலி ஆல்சோ நல்ல ஃபிட்டா இருப்போம் நம்ம. ஸோ அது கரெக்டு. அண்ட் அடுத்தது வந்து நமக்கு இன்னும் 2 நாளில் செவ்வாய்க்கிழமை வருஷப்பிறப்பு வருது. ஸோ நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் வந்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: ஆமாம். ஸோ வந்து புத்தாண்டு இன்றைக்கி வந்து என்னெல்லாம் எங்கள் வீட்டில் எப்படின்னா வந்து நான் வந்து இந்த தடவை லீவ் எடுத்திருக்கேன். சில டைம் லீவ் எடுப்பேன், சில டைம் லீவ் எடுக்க மாட்டேன். ஆஃபீஸ்லேருந்து விடுமுறை. இந்த தடவை நான் வந்து விடுமுறை எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து சமைப்போம் நிறைய. ஒரு எப்பவுமே ஒரு பண்டிகை ஒரு விசேஷம்னாலே ஒரு எக்ஸ்ட்ரா சமையல் இருக்கும். ஸோ வடை பருப்பு பாயசம் அதெல்லாம் இருக்கும். பட் அது நல்ல ஒரு மோர் குழம்பு ஒரு 2-3 வெரைட்டி கரும்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எல்லாத்தோட முக்கியமாக வந்து எங்கள் வீட்டில் பண்ணுறது வந்து ஒரு பச்சடி பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. பட் அதில் என்னென்னா மாங்காய் இருக்கும், காரம் இருக்கும், உப்பு இருக்கும், மாங்காயிலேருந்து இந்த புளிப்பு வருது, அதுக்கப்புறம் வந்து வெல்லம் போடுவோம். அதில் அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் போடுவோம், நீம் இந்த வேப்பம்பூ ட்ரைடு வேப்பம்பூ, உலர்ந்த வேப்பம் வேப்பம்பூ ஓவியம் போடுவோம். ஸோ இந்த பச்சடியில் என்னன்னா, இது வந்து இது என்ன சிம்பலைஸ் பண்ணுறதுனா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே சந்தோஷமாக எப்பவும் இருக்காது, கசப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கலந்து தான் ஒரு வாழ்க்கை. அதனால தான் இந்த வந்து நியூ இயர் இன்னைக்கு வந்து வருஷப்பருப்பு இன்னைக்கு வந்து இந்த பச்சடியை சாப்பிடணும். இது வந்து இட் சிம்பலைசஸ் தட் அந்த மாதிரி. ஸோ உங்கள் வீட்டில் என்ன விசேஷமாக நீங்கள் பண்ணுவீங்க?
1: நாங்கள் சாதாரணமாக நான் வந்து வேறு ஸ்டேட்டில், நாங்கள் தமிழ் மதர் டங்காக இருந்தாலும் நான் வேறு ஸ்டேட்டில் இருந்ததுனால இதே தான் பண்ணுவாங்க சங்கராந்திக்கு. அந்த அதை தான் வந்து ஏன்னா கூட பண்டிகை எல்லாமே வந்து கூட கொண்டாடுறதுக்கு இருக்கிறவங்க இருந்தா தானே. ஸோ அதனால நாங்கள் வந்து அது அந்த டைம்ல இதையே தான் செய்வோம். இந்த தமிழ் நியூ இயர்க்கெல்லாம் நான் என்னோட ஞாபகப்படி சின்ன வயசுல நாங்கள் ஒரு பூஜை மட்டும் செய்வோம் வீட்டில், அவ்வளவுதான். ரொம்ப கிராண்டா பண்ண மாட்டேன், ஏன்னா கூட கொண்டாடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டேன். ஸ்கூலே லீவ் இருக்கு, லீவ் தான் இருக்கும் அப்போ கொஞ்சம், ஆனா அவ்வளவா அதை ரொம்ப இது ஆடம்பரமா பண்ண மாட்டோம்.
0: ஸ்ரீதேவி, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பண்டிகை ஒரு சந்தோஷம் வரதே வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம புது துணி எடுப்போம், அதுல ஒரு சந்தோஷம் வரும். ஒரு இனிப்பு வகைரெல்லாம் பண்ணுவோம், இனிப்பு ஒரு ஏதாவது பொறிச்சு ஒரு காரம் ஏதாவது பண்ணுவோம், வடை அதெல்லாம் அதில் சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். கடவுளை வேண்டிட்டு கோவிலுக்கு போவோம், ஏதாவது வந்து வீட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், அதில் ஒரு சந்தோஷம். பட் இது எல்லாத்தையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரே சந்தோஷம் என்னென்னா, நமக்கு வந்து கூட நம்ம மக்கள் வேணும், நம்ம மனுஷங்கள், நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள், அது இருந்தால் தான் அந்த கொண்டாட்டத்துக்கே ஒரு அழகு சேர்க்கிறது. ஸோ யாரும் இல்லாட்டி இந்த மாதிரி இது வந்து வீக் டேல வருது, செவ்வாய்க்கிழமை வருதுன்னா எங்க பசங்களுக்கும் லீவு கிடையாது, நமக்கும் லீவு கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு போரிங்கா இருக்கும். அதனாலதான் இந்த தடவை இல்லை, நான் லீவ் போட்டு நான் வீட்டில இருந்து நான் கொஞ்சம் நிறைய பசங்க போயிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கெல்லாம், வந்தப்புறம் அது ஒரு சந்தோஷமா நிறைய ஒரு பண்டிகை நாள்னா ஒரு தனியா தெரியணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வாழை இலை வாங்கி இந்த வெரைட்டிலாம் பண்ணி சமைச்சு போடலாம் அப்படின்னு வந்து ஒரு இது இருக்கு. நம்மளே நம்மள ஒருத்தரையே ஊக்கம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான். பட் மற்றபடி வந்து இது ஒரு நல்ல ஐடியா நீங்க சொன்னீங்க. யாரும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து பாட்லக் மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இல்லையா.
1: ஆமாம், இந்த என்னெல்லாம் நம்ம கரெக்டாக மென்யூ அந்த மாதிரி வேணும், அந்த நாளைக்கு ஸ்பெஷலாக சமைக்கிறது என்ன மென்யூன்னு பார்த்துட்டு அது மாதிரி பாட்லக் மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல இது தான். ஆனால் வீக் டேஸ் அன்னைக்கே பண்ணணும் பாட்லக், அதுக்காக சண்டேலாம் அப்படி தள்ளி வைக்கக்கூடாது. பாட்லக்குன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறதே வீக் டே அன்னைக்கு எல்லாரும் சமைக்க முடியாதுங்கிறதுக்காக. ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாரும் மீட் பண்ணி பண்ணால் அது ஆக்சுவலாக நியூ இயர் கொண்டாடின மாதிரி.
0: ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ், நீங்கள் நானும் ஒத்துக்கிறேன். எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ சாட்டர்டே சண்டே தான் பண்ணோம், பர்த்டேலேருந்து வெட்டிங்லேருந்து அத்தனை பண்டிகையும் சாட்டர்டே சண்டே நம்ம தள்ளி போட்டுட்டோம். இது சொல்ற மாதிரி பாட்லக்னு வச்சா கரெக்ட், என்னால எல்லாம் சமைக்க முடியாது. பட் ஒருத்தர் வந்து ஒரு பச்சடி கொண்டு வருவாங்க, இன்னொருத்தர் வடை கொண்டு வருவாங்க, இன்னொருத்தர் ஒரு பாயசம் கொண்டு வருவாங்க, ஒருத்தர் சாதம் கொண்டு வருவாங்கன்னு அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து, இது ரொம்ப நல்ல ஐடியா. ஸோ மக்களே நீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்து கொண்டாடுங்க, ஏன்னா வந்து கொண்டாட்டத்துக்கே நமக்கு வந்து மக்கள் தான் வேணும். அண்ட் இங்க வந்து நம்ம உறவினர்கள் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிற மற்ற தமிழ் சொந்தங்க, தமிழ் தான் நம்ம எல்லார் சொந்தங்கள், மற்ற தமிழ் மக்கள்லாம். ஸோ எல்லா தமிழ் எல்லாருமே கூடி நம்ம இந்த வந்து வருஷப்பருப்பை கொண்டாடலாம்.
1: நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு இந்த மாதிரி கூடி கொண்டாடுறது. ஏன்னா இப்போ அந்த வாழ்க்கையில வந்து புளிப்பு கசப்பு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கணும்னு ஒரு பண்டிகையே வச்சிருக்காங்க. அதுவும் வருஷத்துல முதல் நாளைக்கு அதை சொல்றாங்கங்கும் போது அது வந்து ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் அதையே அப்படியே பண்ணியே வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைங்க.
0: ஆமாமா, கரெக்டுங்க. அதாவது வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் ஜான்வரி 1st எடுக்கிறோம், இந்த தடவை வந்து நம்ம நம்ம நியூ இயர் நம்ம வருஷப்பிறப்பு April 14th இன்னைக்கு நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு இன்னைக்கு கூட ரெசல்யூஷன் எடுக்கலாம். ரெசல்யூஷன் என்னன்னா, இந்த மாதிரி இனிப்பா இருக்கலாம் வாழ்க்கை, ஒரு நாள் கசப்பா இருக்கலாம், ஒரு நாள் வந்து புளிப்பா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஏத்துட்டு அந்த மனப்பக்குவம் வேணும் நம்ம எல்லாருக்கும். எல்லாத்தையும் கடவுள்கிட்டேந்தும் நம்ம வந்து நம்ம தமிழ் தாய்கிட்டேந்தும் இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த நல்ல மனப்பக்குவத்தோடு வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதை எதிர்த்து போராட தைரியம் வேணும் நமக்கு.
1: சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துலயுமே மனம் உடஞ்சு உடஞ்சிடக்கூடாது, நல்லா செழிப்பா எல்லா இடத்துலயுமே நம்ம செழிப்பா எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி மனப்பக்குவத்தோட இருக்கணும்.
0: ஸோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்,
1: புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம்.
0: ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிச்சிட்டோம், கேட்டுட்டே இருங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு போகலாம்.
2: அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான்.

0: ஆ, என்ன ஒரு அருமையான பாட்டு! மீண்டும் எல்லா மக்களுக்கும் இனிய தமிழ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கள் சார்பிலேருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் பிரியமான ஆர்ஜே பிரியா, மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீதேவி.
0: என்ன ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் வந்து புத்தாண்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதுவும் இந்த இந்தியாவில் வந்து பார்க்க போனால் இப்போ லீவெல்லாம் கொடுத்துருவாங்க, விடுமுறை இருக்கும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: விடுமுறை இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து ஒன்று புத்தாண்டுக்கும் விடுமுறை இருக்கும், அப்புறம் ஜென்ரலாக ஏப்ரல் மேலே ஹாலிடேஸும் இருக்கும். ஸோ அங்கே அதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு என்னென்னா இப்போ ஏப்ரல் அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஹாலிடேஸ், ஈஸ்டர் ஹாலிடேஸ் இருக்குது மெயினாக.
1: அது முடிஞ்சிச்சு,
0: அது முடிஞ்சிருச்சு அஃப்கோர்ஸ். பட் ஈஸ்டர் வந்து பசங்களுக்கு ஹாலிடேஸ் வருது, பட் இப்போ அது கூட வந்து நமக்கு வந்து லாங் வீக்கெண்ட் ரெண்டு வருது. ஒன்று வந்து ஈஸ்டரில் லாங் வீக்கெண்ட் வரும், எக்ஸ்ட்ரா லாங் வீக்கெண்ட் நாலு நாள் வரும். இன்னொன்று வந்து ஆன்சாக் டேல நான் மூணு நாள் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாலு நாள் மூணு நாள்னு இருக்கிறச்சே வந்து பக்கத்தில் எங்கேயாவது போவோம் யூஸ்வலாக இல்லையா? கேம்பிங் போகலாம், இல்லை வந்து இங்கே சிட்னி சைடு போகலாம், மெல்பர்ன் சைடு போகலாம்னு ஆஸ்திரேலியாக்குள்ளே எக்கச்சக்க இடம் இருக்குது, போயிட்டு வரலாம். பட் சப்போஸ் வந்து நம்ம வெளியில் எங்கேயாவது போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாலு நாள் போகிற மாதிரி ஏதாவது இடம் இருக்குமா?
1: இருக்குங்க. இப்போ எல்லாரும் நிறைய பேர் ஆஸ்திரேலியா பக்கத்துலேயே இருக்கிறதுனால பாலி பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துட்டோம் சொல்லுவாங்க. சிங்கப்பூர் எப்போவுமே நம்ம இந்தியா போகணும்னா அங்கே தான் போய் போய் அங்கே போவோம். தாய்லாந்து இது மாதிரிலாம் பார்த்துட்டோம்னா புதுசாக இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க, இந்த கே பாப் எல்லாம் மியூசிக் எல்லாம் கேட்டு அந்த மாதிரியெல்லாம். இந்த நம்ம ஜெனரேஷன், குட்டி ஜெனரேஷன் இருக்காங்க,
0: நம்ம அடுத்த தலைமுறைக்கு கே பாப் ஜெனரேஷன், ஓகே,
1: அவங்க எல்லாருமே கே பாப் கேட்குறாங்க. அதனால ஒரு ஈர்ப்பு. ஈவன் இந்த மியூசியம் நேஷனல் ஆஸ்திரேலியன் மியூசியம்ல கூட இன்னைக்கு கூட ஒரு கே கொரியன் ஃபெஸ்டிவல் இருக்கு, கொரியன் இது எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், ஏன்னா எங்க வீட்டுல ஒரு கொரியன்
0: கே-பாப் ஃபேன், கே-பாப் விசிறி
1: விசிறி இருக்காங்க, எல்லா பாட்டும் பயஹட்டா தெரியும், அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் இதை வந்து ரிலேட் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க கொஞ்சம் நிறைய கேட்குற மாதிரி இருக்காங்க. தெரியல, அந்த ஈவன் நம்ம ஸ்டேட் பை ஸ்டேட் இதுக்கெல்லாம் போயிருக்கோம், கன்சர்ட்ஸ்க்கெல்லாம் போயிருக்கோம்.
0: ஓ அப்பா, அந்த அளவு தீவிரம். ஆனா நீங்க சொல்றது கரெக்டுங்க. இப்ப வந்து கொரியன் தான் வந்து பயங்கரமா ஃபேமஸா இருக்கு. இது நாட் ஜஸ்ட் வந்து நம்ம ஆஸ்திரேலியால இல்ல, நான் வந்து இந்தியால சில ஃபேஸ்புக்ல எல்லாம் போஸ்ட் வரும், அண்ட் இன்ஸ்டால போஸ்ட் வரும், அதை பார்த்துட்டு இருக்கச்சு. இந்தியன் மக்களும் பயங்கரமா கொரியனோட ஃபேன் ஆயிட்டாங்க. அதான் இன்னொன்னு என்னன்னா, இந்த மேக்கப் தான் நிறைய வரும், இந்த கொரியன் மேக்கப், அப்புறம் என்ன கிளாஸ் ஸ்கின்னு ஏதோ சொல்றாங்க, கண்ணாடி மாதிரி பளபளக்குமா அந்த மாதிரி ஸ்கின்னு, அது வந்து கொரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? அதுக்குன்னு கொரியன் மாஸ்க் வரும், அதை நம்ம போட்டுண்டா கொரியன் மாதிரி மாறிடலாமா? என்ன காமெடி பண்றாங்க
1: கே டிராமாஸ். அந்த அதனால நிறைய பேர் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வந்து கே டிராமாஸ் அந்த மாதிரி எல்லாம் வருது, கொரியன் டிராமா எல்லாம். ஸோ அதை பார்க்கும்போது அந்த மக்கள் எப்படி இருக்காங்க பார்க்கும்போது, அதுல நம்ம ஃபேவரட் நம்ம ரஜினிகாந்த் நம்ம கமலாசன் மாதிரி அதுலயும் இருப்பாங்க இல்ல ஃபேவரட், பார்க்க பார்க்க ஸோ அது பிடிக்கும். அந்த ஈர்ப்புல நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு வாரம் லீவ் வந்துச்சுன்னா ஈவன் கொரியாவுக்கு போயிட்டு வரலாம் லீவுக்கு.
0: ஆ, சூப்பர் ஐடியாங்க இது. இது இது கொரியாவை பத்தி நிஜமாவே திங்க் பண்ணல, ஏன்னா கொரியான்னு யோசிச்சா எனக்கு வந்து நார்த் கொரியா தான் மனசுல வரும். நம்ம கிம் ஜாங் உங்கோ யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய டிக்டேட்டர், அப்பப்ப வேர்ல்ட த்ரெட்டன் பண்ணிட்டு இருப்பாரு, இங்க நியூக்ளியர் பாம்பு விடுவேன், அங்க நியூக்ளியர் பாம்பு விடுவேன்னு. பட் நீங்க சொல்ற சவுத் கொரியா ஃபேண்டாஸ்டிக் சியோல் இருக்கு. ஓ, திஸ் இஸ் அ வெரி எக்ஸலண்ட் ஐடியா, இல்ல அதுவும் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு பக்கமா இருக்கு.
1: ஆமா
0: இல்லையா? கொஞ்சம் உங்களுக்கு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இருக்கா ஸ்ரீதேவி?
1: கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேங்க, எங்க வீட்டுல ஒரு விசிறி இருக்கிறதுனால அங்க எப்ப வேணா போகலான்னு வர சான்சஸ் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம இந்த ரீசெண்ட் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரிங்க. அந்த லோ ஆனப்போ எக்கானமி ஒரு ரிசெஷன் வந்துச்சு கொஞ்சம் போன ஒரு பிஃபோர் இன்டர்நெட் டைம்ல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இனிமே எங்க கண்ட்ரி அப்படி ஆயிடக்கூடாதுன்னு முதல் முதல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எல்லாம் அந்த கண்ட்ரில தான் வந்ததுனால அங்க ரொம்ப டெக்னாலஜிக்கலி ஹைலி அட்வான்ஸ் கண்ட்ரி அந்த கொரியா.
0: ஆமாங்க, அது அது ஆமா சவுத் கொரியா. அது கண்டிப்பா நானும் பார்த்திருக்கேன் நிறைய வீடியோஸ், நிறைய இது பார்க்கறச்சே வந்து பயங்கரமா சிட்டியே வந்து ஒரு என்ன சொல்றது, பிரம்ப வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பயங்கரமா இருக்கு, ஒரு என்ன சொல்றது, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு தான் சொல்லலாம். அந்த ரோடெல்லாம் பார்த்திருக்கேன் அவங்க வீடியோஸ்ல வந்து அப்படியே எல்லா இடத்தையும் பளிச்சு பளிச்சுன்னு மின்றது, அண்ட் எல்லாருமே அங்க பொம்மை மாதிரி தாங்க இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, ரொம்ப அப்படியே பார்க்கவே என் கூட கொஞ்சம் பேர் வேலை செஞ்சாங்க, பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த நீங்க கண்ணாடி
0: ஸ்கின்னு அண்ட் அவங்க தலைமுடியும் வந்து ரொம்ப அழகா ஒரு மாதிரி சில்கிஷா இருக்கும்ல, அது கரெக்ட். எல்லாருமே சொப்பு மாதிரி இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ட் இப்ப உலகமே வந்து ஒரு கே பாப், எஸ்பெஷலி இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் அண்ட் நம்ம இந்தியன்ஸ் தமிழர்கள் கூட நிறைய.
1: ஈவன் ஒரு சினிமா கூட வந்திருக்கு, கொரியாக்கு ஒரு பொண்ணு போகிற.
0: கரெக்ட் கரெக்ட், அது பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு இப்ப, பட் கரெக்ட் அங்க போயிட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய பத்தி இருக்குல்ல. ஆமா, அந்த படம் கூட பாக்கலாமே உட்காந்துட்டு. ஓகே, சோ பட் கொரியா நமக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்லையாங்க.
1: இங்க ஸ்ட்ரைட் டைரக்ட் ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்கு ஜெட் ஸ்டார்ல எல்லாம். நாங்க ஈஸியா சோல், அது கேபிட்டல்ல, அங்க போய் இறங்க கொஞ்சம் தள்ளி ஒரு ஊர் இருக்கு, லஞ்சான் சொல்லி ஒரு ஊர், அங்க போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 hour டிரைவ் இருக்கு, அப்படிதான் போக முடியும். ஆனா அது நைஸ்லி இன்டர் கனெக்டட் வித் ட்ரெயின் சிஸ்டம்.
0: ஓ, அப்ப என்ன சொல்றீங்கன்னா, நீங்க நம்ம ஆஸ்திரேலியாவை எடுத்தோம்னா, நம்ம சிட்னி மெல்பர்ன்ல இருந்து டைரக்ட் ஃபிளைட் ஜெட் ஸ்டார்ல இருந்து சியோல்க்கு இல்ல, இந்த லஞ்சான் ஒரு இடத்துல இருக்கு, அண்ட் அங்கேருந்து நம்ம சியோல்க்கு 1 hourல இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல வந்துடலாம்.
1: ஆமா, அந்த மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ல போகலாம். அந்த ஊர் சியோலுக்கு போனோம்னா அங்க வந்து ஒரு அரண்மனை இருக்கு, அதுக்கப்புறமா ஷாப்பிங்கே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா, குட்டி குட்டியா இங்க பாக்குற அந்த பொம்மைங்க எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் சாப்பிடறதுக்கு வேற உணவு நம்ம போய் ரசிச்சு பாக்கலாம். அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நடக்கலாம், அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் அந்த ஈட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல நிறைய ஊர்ல, அந்த அதெல்லாம் பாக்கலாம். அப்புறம் கே பாப்புக்கே உரிய ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, அதை போலாம்.
0: கே பாப்புக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரீட்டே இருக்கு.
1: ஆமா,
0: ஐயோ பசம, இது கண்டிப்பா போயானுங்க. நான் கே பாப் ஃபேன் கிடையாது, ஏன்னா மேபி நான் அந்த ஜெனரேஷன் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஜெனரேஷன் வேற ஜெனரேஷன், பட் இப்ப அடுத்த தலைமுறைக்கு கே பாப் ஸ்ட்ரீட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னங்க இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்ல
1: போய் தான் சொல்லணும். நான் பார்த்தபடி இதுல வந்து அங்க எல்லாம் வந்து இந்த ஒரு ஒரு ஐகான்ஸ், ஒரு ஒரு வாட்டிக்கு ஒரு ஒரு நிறைய பேண்ட்ஸ் இருக்குங்க. பிடிஎஸ் பேண்டு, அந்த பேண்டு, இந்த பேண்டு, யூஜின் பேண்டு, அப்புறம் பொண்ணுங்களதே பேண்டு, ஸ்ட்ரே கிட்ஸ், அந்த மாதிரி இன்னொரு பேண்டு கூட இருக்கு, ஃபேமஸ் பேண்ட். ஸோ இந்த இந்த என் ஹைபன் பேண்டு, அவங்கள பேர் சொல்லலன்னா அப்புறம் நான் திட்டுவாங்குவேன் எல்லாம் வீட்டில், அதனால எல்லாம் ஞாபகமா நான் யுகாதிய சங்கராந்தியா மாத்தி வேணா சொல்லலாம், ஆனா கொரியனா வந்து கரெக்டா சொல்லிடணும், இல்லைன்னா எங்க வீட்டில் வந்து திட்டு விழுங்கும்.
0: கரெக்ட் கரெக்ட்.
1: அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டுக்கு அந்த மாஸ்காட் மாதிரியே என்னோ இருக்குது, அதெல்லாம் பண்ணி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அங்க அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல, அதெல்லாம் போய் பார்க்கலாம். அதுக்கு அது தவிர பக்கத்துலயே ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்கிறதுனால நீங்க பக்கத்துல இருக்கிற ஊர் எல்லாமும் ஈஸியா டிராவல் பண்ணி பார்க்கலாம். பூசான் ஒரு இடம் இருக்கு, அது பீச்.
0: ஓ ஆமா, பூசான் வந்து ரொம்ப ஃபேமஸ், நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னன்னு தெரியாது. சோ அது வந்து பீச் டெஸ்டினேஷன் மாதிரியா?
1: அதெல்லாமே வந்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கோங்க, அதனாலதான் ட்ரெயின் டு பூசான் ஒரு ஹாரர் மூவி மாதிரி.
0: ஓ கரெக்ட் கரெக்ட், இப்ப சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. கரெக்ட், ட்ரெயின் டு பூசான் இருக்கு.
1: அது
0: எங்கடா பூசான கேட்டிருக்கேன்னு நான் யோசிச்சேன். ஓகே, என்னங்க அது ஹாரர் மூவியா இல்ல அந்த ஊரே ஹாரர்?
1: அப்படி எல்லாம் இல்லைங்க, ஊர் ரொம்ப அழகான ஊரு, அப்படியே பீச் சைட்ல கலர்ஃபுல்லா. யூடியூப்ல பாக்குறபடி நான் இன்னும் போகல, பட் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு கோ. என்னோட ரிசர்ச் பார்க்கும்போது ஸோ அந்த ட்ரெயின், அந்த ட்ரெயின் எல்லாம் குட்டியா ஒரு ஒரு இந்த லைட் ரயில் மாதிரி ஒன்று இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் பீச் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த சிட்டி என்வாயன்மெண்ட் வேணும்னா சோல் அங்க பார்த்துட்டு நீங்க வந்து பீச் என்வாயன்மெண்ட், ஒரு வெளி ஊர் கொஞ்சம் எப்படி இருக்கு, அப்புறம் இந்த ட்ரெயின் எல்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் ஒரே ஊர்ல போய் இருந்தா அந்த ஊரை பத்தி அவ்வளவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு ஊருக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணோம்னா அந்த அப்சர்வேஷன்லாம் இன்னும் நல்லா பண்ணால் நம்ம வி கேன் லேர்ன் எப்படி இருக்கு கொரியா, எப்படி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஊருக்கு போய் பார்க்கணும்னு நான் எப்பவும் நினைப்பேன்.
0: ஆமாங்க, அது கரெக்ட். ஒரே வந்து கேபிட்டல் சிட்டியில மட்டும் இல்லாது, சியோல் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும், பட் இதை தவிர வந்து இன்னும் நிறைய சிட்டிஸ் நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ ரிசர்ச் பண்ணி அங்கெல்லாம் போகலாம். இது ரொம்பவே இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல வந்து எனக்கு ரெண்டு விஷயம் வருது, ஒன்று கொரியாவுக்கு போகணும்னு இருக்கு, இன்னொன்று ரெண்டு படம் பார்க்கணும். அந்த தமிழ் படம், அந்த கொரியா ஒரு தமிழ் பெண்மணி கொரியால போய் எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அதை பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது இந்த ட்ரெயின் டு பூசானா? எஸ், அது அதையும் பார்க்கணும்னு இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது இடம் இருக்காங்க
1: அங்க? இது தவிர வந்து மெயின்லி ஷாப்பிங், இந்த அரண்மனை அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த பீச்சு, ஸ்பெஷலா அதுக்கே டைம் சரியா போயிருங்க டெய்லி.
0: இல்ல பட் இப்ப நம்ம இடம்னு சொன்னா, இப்ப நீங்க லஞ்ச் ஆன் ஏதோ ஒரு இடம் சொல்லிருக்கீங்களா, அங்கதான் வந்து நம்ம சிட்னில இருந்து வந்து போய் இறங்குறோம். நம்ம அங்கேருந்து நம்ம சியோலுக்கு வந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் பூசான்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ சியோல் அண்ட் பூசான் தவிர வேற ஏதாவது இடம் இருக்கா அங்க
1: ஸ்பெஷலா? ஒரு ஒரு கொஞ்சம் அதுவே ஆக்டிவிட்டி நான் பார்த்து வச்சிருக்கேன், சில வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரமாட்டேங்குது. பட் அந்த அதுக்கு ஒரு நாள் போகலாம். அப்புறமா இந்த இந்த அந்த மாதிரி கொரியன் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஹையர் பண்ணி போட்டுக்கலாம்.
0: எஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு. நம்ம நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து இந்த குட்டி குட்டி பசங்க யாருக்கெல்லாம் இருக்கும். பசங்கன்னா ஐம் டாக்கிங் அபவுட் கேர்ள், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். பாய்ஸ்க்கும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் கேர்ள்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஹையர் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளும் ஹையர் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை அந்த ட்ரெஸ்ஸு.
1: அந்த துணி வந்து ரொம்ப பர்டிகுலராக கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் ரொம்ப ஷைனியாக பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்கவே. நான் ஒரு வாட்டி எல்லா கொரியன் அனுபவிச்சதுனால நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அந்த துணியை. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சிங்ல இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி மிடி ஃப்ராக் நீளமானது, மேல குட்டியா ஒரு பிளவுஸ் மாதிரி இருக்கும்.
0: ஓகே,
1: கலர்ஃபுல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
0: இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல நிஜமாவே அங்கே போயிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உணவை ட்ரை பண்ணோம், இந்த கேபாப்பை ட்ரை பண்ணோம், இந்த பூசான் பீச்சில் போய் ஒரு ரெண்டு நாள் ஜாலியாக அப்படியே படுத்துட்டு உட்காந்து வரணும்னு நிறைய ஆசையாக இருக்குது. அண்ட் கொரியன் ஸ்டேஷ்னரிலாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அகெயின் திருப்பி திருப்பி நமக்கு இந்த இன்ஸ்டா, நம்ம எங்கே போகிறோமோ இல்லையோ, இப்போலாம் வந்து இன்ஸ்டா வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடுறது, இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன பார்த்தேன்னா, ஒரு மனுஷன் மாதிரி ஒரு சென்ட் ரப்பர். அது என்னன்னா, நீங்க அந்த மனுஷன் மூஞ்சி, மனுஷன் மூஞ்சி மட்டும்தான் இருக்கு. அந்த மூஞ்சியில அவர் தலைமயிர் இருக்கு, கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்குல்ல. நீங்க எங்க தலைமயிர் இருக்கோ அந்த தலைமயிர் சைடை வந்து ரப் பண்ணணும். அது ரப் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாள்ல வந்து அழகா அந்த தலைமயிர் போயிட்டு அவர் ஒரு வழுக்க மண்டை மாதிரி வந்துடுறது. அது ரொம்ப காமெடியா இருக்கு. இந்த ஒரு சின்ன பசங்க இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டா போட்டாங்க, அவங்களும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, நானும் அந்த இன்ஸ்டா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த ரப்பரை ரப்பரால அழிக்கிறோம், இரேசர், இரேசரால அழிக்கிறோம்னா அப்போ வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியா அது வரும் இல்ல, அந்த அழுக்கு வரும்ல, அதை எப்படி நம்ம அப்படியே தட்டி விட்டுருவோம் நம்ம கையால. பட் இப்ப என்னன்னா, ஒரு ட்ரக் மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. அந்த ட்ரக்கை வந்து அப்படியே அது மேலே குட்டி ட்ரக்குன்னு ஒரு குட்டி, நான் சொல்கிறது வந்து ஒரு 2 இன்ச் அளவில் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதை வந்து அது மேலே ஓட்டணுங்க, கையால் நீங்கள் அப்படியே நகர்த்தணும், வீல் மாதிரி இருக்குது. அது வந்து குப்பை வண்டி மாதிரி அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. ஸோ என்ன ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து பயங்கர டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன விஷயம் தான். ரப்பர் அண்ட் ஒரு இது, அந்த ரப்பர், அந்த ரப்பரோட இதை அழிக்கிறத அழிக்கிறத கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குது. ரொம்ப சிம்பிள் மெக்கானிசமாக இருக்குது, ஆனால் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. பசங்களுக்கும் அதை வாங்கி கொடுத்தா நல்லா வந்து எழுதுவாங்க, அழிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு பசங்க இல்லாட்டி நம்மளும் வாங்கிக்கலான்னு எனக்கு தோன்றுறது. இதுக்குன்னே நான் போய் கொரியாக்கு இதை வாங்க போறேன்னு பிளான் வச்சிருக்கேன்.
1: குட்டி குட்டி அங்க ஒரு டைசோன்னு ஒரு ஜப்பான் கடை, பட் இட்ஸ் மோர் ஃபேமஸ் அரௌண்ட் தட் ஏரியா. அந்த கடையில இந்த மாதிரி குட்டி குட்டியா, இங்க நம்ம கேன்ப இதுல பெல்கோனான்ல ஒரு டைசோ இருக்கு.
0: ஓ ஓகே, டைசோன்னு ஒரு கடையா?
1: ஆமா.
0: ஓ, இது நான் கேள்விப்பட்டதே இல்ல.
1: மினிசோ, டைசோ அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஒரு இது மினிசோ சைனீஸ் பட் இட் லுக்ஸ் லைக் ஜப்பனீஸ் மாதிரி இருக்கும். பட் அங்க நிறைய இந்த அவங்களோட அந்த இப்ப எப்படி மிக்கி மவுஸ் மாதிரி உங்களுக்கு ஃபேவரட் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க வந்து பொம்மைங்கெல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க விற்பாங்க,
0: அங்க விற்பாங்க. இல்ல, நம்ம கங்காலிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஆல்டிக்கு எதிர ஒரு கடை பார்த்துருக்கேன். நான் வந்து ரொம்ப போக மாட்டேன், அங்க போனா சட்காஸ்ல போய் நம்ம சாப்பிட்டுருவோம், அப்புறம் ஆல்டிக்கு போவோம், அப்படியே வந்து தேசி பஜார் போவோம். இந்த கடைக்குள்ள நான் நுழைஞ்சதில்ல, பட் அது ஏதோ இந்த மாதிரி ஏதோ கொரியன் கடை மாதிரி தான் தோன்றது, கொரியனோ சைனீஸோ சம்திங் லைக் தட், அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கடை மாதிரி இருக்கு. பாக்கிறதுக்கு வெளியிலேருந்து ரொம்ப அழகா இருக்கு, சாஃப்டா எல்லாம் இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்குங்க அவங்க கடையெல்லாம். இல்ல என்ன ஒரு அழகா வச்சுட்டு
1: லிமிட்டடா அந்த மாதிரி நிறைய, இப்போ நம்மளுக்கு தெரியாது, அது மேல நம்ம கான்சென்ட்ரேஷன் போட்டோம்னா அவங்களோட ஸ்டேஷனரி அதெல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ஸ்டேஷனரிக்குன்னே ரொம்ப குட்டியா அந்த கடையில வந்து எப்படின்னா, அப்படியே அள்ளி அள்ளி போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம இப்போ நம்ம சிங்கப்பூர் முஸ்தபா சென்டர் எடுத்துக்கோங்க, அப்படியே குமிச்சு குமிச்சு இருக்கும்ல. இந்த கடையில வந்து வேணுமான மாதிரி தான் 4 தான் வச்சிருப்பாங்க. அந்த 4 தீந்த உடனே மறுபடியும் 4 கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனா அந்த கடை குட்டியா இருக்கும். அந்த இதுல பெல்கோனன்ல வந்து ஸ்டேஷனரி சம்திங் இருக்கு, ஹால் அந்த கடை ஒண்ணு இருக்கு. நம்ம
0: இது பெல்கோனன் மால்லயே இருக்குன்னு
1: சொல்றேன், மால்லுக்குள்ளேயே இருக்கும் ஸ்டேஷனரி ஹால், அங்க அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நம்ம கங்காலின்ல யாரும் போகல போல, மினிசோ மூடிட்டாங்க, பட் சிட்டில ஒண்ணு வரப்போகுது.
0: கோயமுத்தூர்ல
1: வந்து பிங்க் மினி சோன் அந்த லூலு மால் கிட்ட இருக்கு, புரூக்ஸ்வில் மால்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு.
0: அப்பா செம, கொரியாவுக்கு ஸ்டேஷ்னரி வாங்குறதுக்கே கொரியா போயிடலாம் போல இருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல தகவல் கொடுத்துருக்கேங்க ஸ்ரீதேவி. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு பாட்டுக்கு போகலாம்.

0: வாவ், இன்னொரு சூப்பரான பாட்டு. மக்களே, நீங்கள் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் பிரியமான ஆர்ஜே பிரியா மற்றும்
1: ஆர்ஜே ஸ்ரீதேவி.
0: ஸ்ரீதேவி அவர்களே, நம்ம வந்து நியூ புத்தாண்டை பற்றி நிறைய பேசிட்டோம், கொண்டாட்டம் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஈஸ்டர் கொண்டாட்டமும் இருந்தது. இப்போ வேற ஏதாவது இந்த ஏப்ரல் மே மாசத்துல கேன்பரால வேற ஏதாவது கொண்டாட்டம் மாதிரி இருக்கா? ஏன்னா என்லைட்டனும் முடிஞ்சாச்சு, பலூன் ஃபெஸ்டிவலும் முடிஞ்சாச்சு, ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல்னு நடத்துறாங்க இந்த ஏப்ரல் 11. நான் அந்த கொரியா இது சொன்னல மியூசியத்துல இருக்கு, அது அதுக்கு போகலாம். அப்புறம் இது வந்து 11ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, 11 ஏப்ரல்லேருந்து 10ஆம் தேதி மே வரைக்கும் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. ஸோ வென்யூ கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க, அதில் போய் பார்த்தா நம்ம ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு ரிலேட்டடாக நிறையா ஆஸ்திரேலியன் ஹெரிட்டேஜை பற்றி சொல்கிறது. போன வாட்டி கூட நேற்று கூட வந்து இந்த ஆர்கைவ்ஸில் வந்து மணி பற்றி, அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்திரேலியன் ஹெரிட்டேஜில் வந்து அந்த அந்த இது மணி ஆஸ்திரேலியன் ரூபி இது
0: டாலர்
1: டாலர் நோட்ல
0: எங்க வந்தாலும் நம்ம ரூபாவை விட மாட்டோம்.
1: அது பிரெயின்ல அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ, சொல்றதுக்கு முதல்ல பிரெயின்லாம் வந்துருது. ஸோ அந்த டாலர் நோட்ல இருக்கிற அந்த பர்சன்லாம், அந்த அபோரிஜின்ஸ் யாரு என்ன அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாமும் இந்த ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவலோட இதுதான்.
0: ஓ, இந்த கமல்ஹாசன் ஒரு பாட்டோட ஒரு வரி ஞாபகம் வருது இல்லை, இந்த ரூபா நோட்டில் வாழறாரு காந்தின்னு மாதிரி. ஸோ நம்ம டாலர் நோட்டில் யார் வாழறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. யாரோ இருக்காங்க, நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். $10, $20 அந்த டினாமினேஷன் மட்டும்தான் நம்ம கண்டுப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெறும் பைசா மட்டும் பார்க்காது, அந்த பைசாவில் வந்து யாரோட படத்தை அச்சடிச்சிருக்காங்க, ஏன் அச்சடிச்சிருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு சாதனையாளராக இருக்கணும். ஸோ அதனால தான் அச்சடிச்சிருக்காங்கன்னு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இது என்னது, இது ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் 2026க்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இது வந்து 43rd கேன்பரா அண்ட் ரீஜன் ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவலாக 11th ஏப்ரல்லேருந்து 10th மே வரைக்கும் இருக்குது. இதோட தீம், ஒவ்வொரு தடவையும் ஒரு தீம் இருக்குது. இது வந்து தீம் வந்து மிட் செஞ்சுரி இனோவேஷன் சேஞ்ச் அண்ட் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மக்களே, கொண்டாட்டம்னா இந்த ஈஸ்டர் மட்டும் இல்லை, வருஷப்பரப்பும் இல்லை, இந்த மாதிரியும் குட்டி குட்டியாக நிறைய கொண்டாட்டம். ஒரு 150 ஈவெண்ட்ஸ் இந்த ஹெரிட்டேஜ் மந்தில் வந்து 1 மந்த் ல வந்து நடத்துகிறாங்க வேரியஸ் வென்யூஸில். ஸோ கண்டிப்பாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர
1: இந்த இதுவும் வந்துடுது, ஆஸ்திரேலியன் வார் மெமோரியலில் வந்து இந்த 25th ஆன்சாக் டே வரும்ல, ஸோ 5:30 AM டான் சர்வீஸ் இருக்குது, அதுக்கு போய் பார்க்கலாம். அங்கே வந்து பரேடெல்லாம் இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேன்பராக்கு புதுசாக இருக்கிறவங்க போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இது. அது வந்து ஒரு ப்ரௌட் ஆஸ்திரேலியன் அப்படின்னு ஃபீல் ஆகும் அந்த அந்த இதை போய் பார்த்தா. கண்டிப்பா அதையும் போய் பார்க்கணும்.
0: கரெக்ட். இப்ப 5:30 ரொம்ப குளிரா இருக்கு, அண்ட் குட்டி பசங்களை வச்சுட்டு எழுந்திருக்க முடியல, அந்த மாதிரிலாம் சொல்றவங்களுக்கு வேற ஏதாவது சர்வீஸ் இருக்கா?
1: வேற லாஸ்ட் போஸ்ட் எப்பவுமே தினமுமே இருக்கும் வார் மெமோரியல்ல. வார் மெமோரியல் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 4:30 அப்படி போனீங்கன்னா நீங்க அது இருக்கும். 9:30 நேஷனல் கமமரேட்டிவ் சர்வீஸ் இன்க்ளூடிங் தி RSL வெட்டரன்ஸ் மார்ச் இருக்கு. அது 5:30 தொடங்கி 9:30 போய்கிட்டே இருக்கும் அது.
0: ஓ ஓகே. அப்போ நம்ம வந்து யாருக்கு முடியலையோ, 5:30 எழுந்து முடியலையோ, அவங்க வந்து இந்த ஒரு 8:30 மெதுவாக கிளம்பி இந்த 9:30 சர்வீஸையும் அட்டன் பண்ணலாம். இது வெட்டரன்ஸ் மார்ச்னு, அதே பரேட் கிரவுண்டில் தான் இது நடக்குது. இதை தவிர என்ன இருக்குது ஸ்ரீதேவி நம்ம ஊரில், நம்ம கேன்பரால என்ன நடக்குது? ஸோ வந்து இன்னொன்று வந்து, சீஃப் மினிஸ்டர் வந்து ரொம்ப முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், அது நம்ம ரேடியோலேயும் அனௌன்ஸ் பண்ணோம், கங்காலி

0: கிரியேட்டிவ் ஸ்டூடியோஸ் இருக்கும், யூத் ஹப்னு இருக்கு. இப்ப சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு இப்ப கேப்பாப்பே ஒரு டிராமாவே போய் பார்க்கணும் பார்க்கணும்னு அவங்களே போடணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அவங்க பாடணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு நாலு பசங்க சேர்ந்து இதை வந்து இந்த ஹாலில் போயிட்டு ஹையர் பண்ணிட்டு அண்ட் என்ஜாய் பண்ணலாம். அதில் இந்த சென்டர் வந்து இது வந்து கங்காலின் கம்யூனிட்டி சென்டர். இது வந்து ஹிண்டர் ஸ்ட்ரீட் அண்ட் எஃப்கார்பிடி ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப லைட் ரயில் ஸ்டாப்புக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஸோ இது வந்து கங்காலின் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, வேற எங்கேருந்தான ஓடன் டகர்னோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் லைட் ரயில் பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டு இங்கே இந்த இடத்த பண்ணலாம். ஸோ இது ஒன்று இருக்குது. இதை தவிர வந்து இது ஹால்னு ஒரு சபர்ப் இருக்குது கேன்பராவில். அந்த ஹாலில் வந்து என்ன நடக்குது ஸ்ரீதேவி?
1: அங்கே ரோட் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்ருக்காங்க. இப்போது நாங்கள் பார்ட்டன் ஹைவேக்கு ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம்ல, கோல்டு கிரீக்ல இருந்தெல்லாம், இந்த நிக்கோல்ஸ் கோல்டு கிரீக் ஏரியால இருந்து. அதே மாதிரி ஹால் வில்லேஜ்னு ஒன்று இருக்கு, அங்கே சண்டே சண்டே எவ்ரி ஃபர்ஸ்ட் சண்டே செகண்ட் சண்டே ஆஃப் த மந்த் அங்கே மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் வில்லேஜ் செட்டப் இருக்குங்க. அங்கே இந்த ஷீப் டாக் ஷோ அதெல்லாம் நடக்கும். அங்கே நம்ம கேன்பராலேயே கொஞ்சம் இது புஷ் கண்ட்ரி மாதிரி தானே, கண்ட்ரி சைட் மாதிரி, அந்த இடத்துல அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஹாலில். நம்ம ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. இப்போ போனோடனே கோல்டு கிரீக் வருது, இந்த கோல்டு கிரீக் வில்லேஜ் அதெல்லாம், அதுக்கு நெக்ஸ்ட் ஹால் சபர்பர்.
0: ஓ, அப்ப ரொம்ப
1: கோயிங் டு மெல்பர்ன், ரெண்டு சபர்பர் நீங்க மீட் பண்ணி தான் வரும். அங்க வந்து நியூ பாத் போட்டுட்டு இருக்காங்க, லிங்கிங் டு த பார்ட்டன் ஹைவே.
0: ஓ, சோ பார்ட்டன் ஹைவேவும் ஹால் வில்லேஜும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு பாத் போடுறாங்க. இது பாத்துனா வந்து வாக்கிங் அண்ட் சைக்கிளிங்,
1: ஹைவே
0: வாக்கிங் அண்ட் சைக்கிளிங் பாத் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து மக்களே, நீங்கள் வந்து வாக்கிங் வந்து இப்போ கங்காலின்ல யாராபி பாண்ட், யூஸ்வலி யாராபி பாண்டு ஆர் வந்து லேக் பர்லி கிரிஃபின்ல வாக் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ போர் அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேற எங்கேயாவது போனோம்னா இந்த வந்து ஹால் வில்லேஜுக்கு போய் நடக்கலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, வேற வந்து இப்போ விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சுல்ல ஸ்ரீதேவி, என்ன சொல்றீங்க நீங்க?
1: கண்டிப்பா, இப்போ பெட்ரோலே எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டாங்க. பெட்ரோல் இது நிறைய சோலார் இதுக்கு போட ரிபேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, முடிய போகுது. அதுவும் யாராவது போடணும்னா அதையும் போடலாம். ஸோ அந்த பெட்ரோல் எல்லாம் விலைவாசியானதுனால இப்போ இந்த ரெண்டு இ பைக் இ ஸ்கூட்டர் ப்ரொவைடர் எல்லாமும் வரப்போறாங்க. லைம்னு ஒன்று வருது.
0: ஆமா, முன்னாடி வந்து நியூரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ வந்து இ பைக் ஸ்கூட்டர் வந்து லைம்னு ஒருத்தவங்க புதுசாக பண்ண போறாங்க. லைம்னா லைம் கலர்ல இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இ பைக்ஸ் அண்ட் இ ஸ்கூட்டர்ஸ் வந்து கேன்பராவில் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த மாதத்துலேருந்து, ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடங்குது. ஸோ கண்டிப்பாக மக்களே, நடக்க முடிகிற இடத்துல நடங்க, நடக்க முடியாத இடத்துல நீங்கள் இ பைக் அண்ட் இ ஸ்கூட்டரை வாங்கி ஓட்டிட்டு போங்க. ஆனால் பார்த்து ஓட்டுங்க, உங்களுக்கும் இடிக்காத மற்ற நடந்து வரவங்களையும் இடிக்காத பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸும், சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸும் நிறையா ஆகுது இந்த இ பைக்ஸில். ஸோ அது நீங்கள் பார்த்து பண்ணோம். அண்ட் சொன்ன மாதிரி வந்து பெட்ரோல் விலை ஏறினால நிறைய வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கே வந்து எங்கள் சிஎம்எஸ் வந்து கேன்பரா மல்டிகல்ச்சுரல் சர்வீசஸ் வந்து மெயில் அனுப்பிச்சிட்டு, நாங்கள் வந்து ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கை வந்து அனாவசியமாக வந்து பண்ண வேண்டாம், ஸ்டூடியோஸ் ஓப்பனாக இருக்குது பட் அனாவசியமாக வந்து பண்ண வேண்டாம், வீட்லேருந்தே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனை எடுத்து தான் நாங்கள் இப்போ வந்து வீட்லேருந்து, நானும் ஸ்ரீதேவி அவங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்லோட் பண்ணி அங்கே இதில் டவுன்லோட் பண்ணிடுறோம் அந்த இடத்துல. ஸோ இதனால் வந்து கொஞ்சம் பெட்ரோல் எவ்வளோ முடியுமோ வந்து நம்மளும் வந்து அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. பெட்ரோல் அவசியம்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆனோம்.
1: இந்த ஈஸ்டருக்கு எல்லாமும் நிறைய டிராவல் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ கூட நம்ம மைண்ட் டிராவலில் கொரியாக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி மைண்ட் டிராவல் கொஞ்சம் பட வேண்டியிருக்கு போல இருக்கு இந்த விலைவாசி ஏறினதுனால. நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் வேர்ல்டு நார்மலுக்கு வந்த உடனே வேணா அதெல்லாமும் கூட பண்ணலாம். நான் சும்மா பிளான் போட்டு வைக்க வேண்டியதான், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க.
0: அந்த மாதிரிதான். சரி, இப்ப டிராவல் பண்ண முடியலன்னு கஷ்டப்பட வேண்டாங்க. இப்ப கொரியாவை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஹால் கொரியாவை பத்தி நீங்க வந்து இப்பவே பிளான் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்போ பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் குறையுதோ, எப்போ ஏர் ஃபியூவல் குறையுதோ, எப்போ டீசல் விலையெல்லாம் குறையுதோ அந்த டைத்தில் நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் நம்ம ஹால் வந்து நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம கேன்பராக்குள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த புது பாதையில் போய் நடங்க. நடராஜா சர்வீஸ் தான் இனிமேல், உடம்புக்கும் நல்லது, மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது.

0: இன்னொரு அருமையான பாட்டு இது. ஆஸ் ஆல்வேஸ் எல்லா பாட்டுமே நம்ம தமிழ் பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 91.1 நினைத்தாலே இனிக்கும். நான் உங்கள் பிரியமான ஆர்ஜே பிரியா மற்றும்
1: ஆர்ஜே ஸ்ரீதேவி
0: இந்த தொகுப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் மெயின் இந்த தொகுப்பை பற்றி சொல்ல போனோம்னா ரெண்டு கீ டாபிக் இருந்தது. ஒன்று வந்து நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம், எல்லாருக்கும் நல்லபடியாக கொண்டாடட்டும், அண்ட் இந்த வருஷம் வர வருஷம் நல்லபடியாக எல்லாருக்கும் அமையட்டோம்னு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. அடுத்தது வந்து கொரியாவை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். இப்போ வந்து பேசிகிட்டே இருக்கிறச்சே டைம் போகிறதே தெரில. இப்போ வந்து லாஸ்ட் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறாங்க நம்ம ஸ்ரீதேவி அவங்க. ஏன்னா வந்து ஆர்ஜே ஸ்ரீதேவின்னு இப்போ இருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு வேற ஒரு அவதாரில் இருந்தாங்க, அவட்டார் அப்படின்னுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஏடிசிஎஸோட பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டட் இப்போ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவர் டு யூ பிரசிடென்ட், எக்ஸ் பிரசிடென்ட் ஸ்ரீதேவி.
1: ஆமாங்க, ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூடியிருக்கணும், நம்மளோட தமிழ் ஆளுங்களை அப்பப்போ மீட் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் தமிழ் பற்றி, அப்புறம் நம்ம பசங்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் முடி என்னத்துக்கு எப்படி முடியுது அப்படின்னா ஒரு தமிழ் அமைப்புன்னு இருக்கிற நம்ம ஏடிசிஎஸ், ஈவன் நாங்கள் ரெண்டு பேர் வந்து பேசுறது கூட ஏடிசிஎஸ் அம்பரல்லா கடையில் நாங்கள் தமிழ் எஃப்எம் இருக்கு, அதனால வந்து பேசுகிறோம். இதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா எல்லாரும் ஆர்வம் எடுத்து தமிழ் ஏடிசிஎஸ்க்கு மெம்பர் ஆகணும். ஸோ இந்த புத்தாண்டு நாளில் எல்லாரும் மெம்பர் கூட ஒரு மொய் வைக்கிற மாதிரி மெம்பர்ஷிப்புக்கு தமிழ் அசோசியேஷனுக்கு எல்லாரும் மெம்பர் ஆயுங்க. ஏன்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இருக்கு. நீங்கள் வந்து சும்மா இவெண்ட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம தமிழ் இதில் லீடர்ஷிப் ரோல்ஸ் கூட எடுக்கலாங்க. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் பிரின்சிபல், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரின்சிபல் போஸ்ட், வைஸ் பிரின்சிபல் போஸ்ட் இருக்கு. அப்புறமா டீச்சர்ஸ் எல்லாம் வாலண்டரி டீச்சர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் இது மாதிரி எல்லாரும் டீச்சர் வராங்களா, ஸ்கூலுக்கு என்ன வேணும், கரிக்குலம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம். ஈவன் இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கீங்களே திலகம் வந்து பெட்டிஷன் தமிழ் லாங்குவேஜ் இயர் 11-12 போட்டிருக்காங்க, நீங்கள் சைன் பண்ணுங்க எல்லாம் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பொசிஷன் அந்த வேலை எல்லாமும் இருக்கும். அது தவிர நம்ம சிம்பிளாக கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் இன்னும் பழகிறேன், ரொம்ப நியூவாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமிட்டி மெம்பர்ஸாகவும் மூணு பேர் நாமினேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ண என்ன வேணும்னா உங்களுக்கு ஆர்வம் வேணும், உங்கள் டைமை வந்து இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக தமிழுக்காக நீங்கள் மக்களுக்காக பண்ணணும்னா ஆர்வம் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மெம்பர்ஷிப் ஆகணும், டைம் கொஞ்சம் செலவழிக்கணும், வீக்கெண்டு நாளைக்கும் வீக் டேஸ்லேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு 4 மணி நேரம் அப்படி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை இருக்கும். நீங்கள் வந்து நாமினேட் பண்ணணுன்னா 2 நாமினேஷன் ஃபார்ம் இமெயிலில் இருக்குது, நீங்கள் மெம்பரானால் அந்த இமெயில் ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புவாங்க. இதில் அந்த இமெயில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக எஃப்எம்முக்கு இல்லை இந்த நந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள், இல்லை சிஎம்எஸ் ரேடியோ கேட்டுங்க, நந்தா பிரசிடென்ட்டு அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பாங்க. நீங்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் 21ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் உங்களை நாமினேட் பண்ணணும், சாந்தி ரெட்டி @macm@gmail.com. ஸோ அவர் ஒரு இண்டிபெண்ட்டாக அந்த நாமினேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவார் அவர், அதனால தான் அவர் வந்து நீங்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் அந்த உங்களோட நான் எந்த பொசிஷனுக்கு நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் இருக்குது, மாடுல் ரூல்ஸ் படித்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுது கமிட்டின்னு. அப்புறம் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸை சைன் எல்லாம் வாங்கணும், ஒருத்தங்க நாமினேட் பண்ணணும், ஒருத்தங்க செகண்ட் பண்ணி அதை சைன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ கடைசி நிமிஷத்தில் ஆர்வம் வந்தவொடனே பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு இதுக்கு.
0: ஆமா, இதை பத்தி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஆஸ்திரேலியன் தமிழ் கல்ச்சரல் சொசைட்டின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கரண்ட் மெம்பர்ஸ், இப்ப யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்களோ அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும் இதை பத்தி. இது வந்து ஏஜிஎம் வந்து நடக்கிற வந்து இப்ப தேதியை சொல்லலாம். இது வந்து ஃப்ரைடே 1 May 2026. டைம் வந்து 7 to 9 வரைக்கும். வென்யூ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஹால், 10 Watson Street, டர்னர். ஐ திங்க் இதுல தான் போன தடவையும் நடந்ததா?
1: ஆமா,
0: அதுக்கு முந்தின தடவையும் இங்கதான் நடந்தது. ஸோ சில பேர் ரெகுலரா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஃபெமிலியரா இருக்கும். திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், ஏஜிஎம் ஓட டேட் வந்து ஃப்ரைடே 1 May 2026. டைம் 7 to 9 PM, ஈவினிங் தான் சாயங்காலம். அண்ட் வென்யூ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் ஹால், 10 Watson Street, டர்னர். ஸோ மக்களே, நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த தமிழை ப்ரொமோட் பண்ணணும், நம்ம கலாச்சாரத்தை ப்ரொமோட் பண்ணணும், நம்ம மொழியை ப்ரொமோட் பண்ணணும்னா வந்து இதுக்கு வந்து நம்ம தான் முயற்சி எடுக்கணும். கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபண்டிங் கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு ஒரு கூடி கொண்டாடி இருக்கணும்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு டு புல் திஸ் என்டயர் திங் டுகெதர். இதை வந்து நம்மள மாதிரி வந்து மக்கள் தான், யாரோ ஒருத்தர் செய்வாங்கன்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நீங்க போன ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாருமே நம்ம மக்கள் தான் வந்து வாலண்டியர், அவங்க அவங்க டைமை கொடுத்து வாலண்டியரா வாலண்டியர் பண்ணி இந்த பொசிஷன்ஸை எடுத்து நம்ம ATCS வந்து முன்ன கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நீங்களும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக வந்து அவங்க நாமினேஷன்ஸை கொடுங்க. இதில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு கிடைப்பாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்குது. ஸோ வந்து நமக்கு யாரும் இல்லை தெரியல நமக்கு என்ன, புதுசாக வரவங்க சொல்ல இன்னும் இருக்கலாம், அவங்க வந்து மெம்பர்ஸாக ஆகலாம், மெம்பர்ஸ் ஆகிட்டு ஜஸ்ட் கமிட்டி மெம்பர்ஸாகவும் ஆகலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து இங்கே நடக்குது இதெல்லாம், இந்த சொசைட்டிஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு. அண்ட் ப்ளஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்கூல் ஒரு விங் இருக்குது, விஸ்டம் விங்னு ஒன்று இருக்குது, வயசானவங்களுக்கு, ஸ்கூல் சின்ன பசங்களுக்கு நான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஒரு தமிழ் எஃப்எம்மும் இருக்குது. ஸோ இது மெயின் ATCS-க்கு அம்ப்ரலா ஆர்கனைசேஷன் கடையில் இது மூணும் நடத்துகிறாங்க. ஸோ இது மூணுத்துலேயும் யூ கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் தட் ஆல்சோ, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி.
1: ஆமாம், அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த ஏஜிஎம், இந்த எலெக்ஷன், இந்த மெம்பர்ஷிப் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டிட்ரி, அப்புறம் ரொம்ப ரூல்ஸ் படி இதை நடத்தணுங்க. அதனால நீங்கள் வந்து மெம்பர் ஆயிருங்க, நாமினேஷன் ஃபார்ம் போடுங்க. அதுவும் இல்லாமல் ஏஜிஎம் அன்னைக்கு அங்கே ப்ரெசெண்டாக இருக்கணும் மெம்பர்ஸ் எல்லாம், இல்லைனா அந்த எலெக்ஷன் அந்த நாமினேஷன் பண்ணவங்களெல்லாம் இன்னொரு நாள் வர வேண்டியிருக்கும். ஏஜிஎம்க்கு அந்த கோரம் முக்கியமாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் வரலன்னா யார் போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஓட்டிங் பவர்ஸை நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அதில் எழுதி நீங்கள் கொடுக்கலாம். அப்போது வந்து கோரம் வந்து அவங்களுக்கு நாங்கள் வரலங்கும்போது நீங்கள் அதை ப்ராக்ஸியாக நாமினேட் பண்ணிங்கன்னா அந்த மீட்டிங் தொடங்கிறதுக்கு இருக்கு, இல்லைன்னா அதை வந்து இன்னொரு நாள் கால் ஃபார் பண்ண முடியும். இப்போ இவ்வளோ ஒரு இத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்கணும்னு இருக்கு, அந்த அத்தனை பேர் இல்லைன்னா அந்த ஏஜிஎம் நடக்க முடியாது.
0: ஆமாங்க, இது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டுங்க. ஒரு ஏஜிஎம் நடக்கிறதுக்கு ஒரு மினிமம் நம்பர் வேணும். ஆனால் போன 2-3 வருஷமா வந்து மக்கள் நல்லா கூடி திரண்டு வந்துட்டு இருக்காங்க, அதையே கண்டினியூ பண்ணி எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. நீங்க பொசிஷன்ல எடுக்கிறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம், அது அடுத்த விஷயம். பட் ஜென்ரலா ஏஜிஎம் நடக்கிறதுக்கே வந்து மெம்பர்ஸ் வேணும், ஓட்டிங்க்கு வேணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை பத்தி கத்துக்கிறதுக்கு. ஸோ அதுவும் வெள்ளிக்கிழமை தான் வச்சிருக்காங்க, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 to 9. ஸோ கண்டிப்பாக மக்களே வந்து கலந்துக்கோங்க. ஓகே ஸ்ரீதேவி, ஐ திங்க் நம்ம இப்போ வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இதோட இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கணும், டைமும் முடிஞ்சாச்சு. பார்த்துட்டே இருக்கச்சு டைம் ஓடுது, வருஷங்கள் ஓடுது, மாதங்கள் ஓடுது, நேரங்கள் ஓடுது, நிமிடங்கள் ஓடுது மாதிரி.
1: ஆமாம், வயசும் ஆகுது.
0: ஒன்ஸ் அகெயின் விஷிங் ஆல் அவர் தமிழ் நேயர்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரம் உங்கள் பிரியமான ஆர்ஜே பிரியா மற்றும்
1: ஆர்ஜே ஸ்ரீதேவி.